0: معین راهبر.
1: بحث و بررسی و مباحثه ها همیشه جالب و آموزندند. شرط نیست که نگاه ها همه مانند باشند، بلکه شرط آن است که دلیل ها متمد و نظر ها اساسناک باشند. اما ولی شو برنامه مباحثه
2: பத்தியின் பரவசத்தோடு கந்தன் திருக்கூடம் காண வாருங்கள்.
3: சிலான் குறுகிய கால நிலையான வைப்புகளுக்கு அதிகூடிய வட்டி இப்போது 5 மாதங்களுக்கு 10.5% வட்டி.
2: இயற்கையை தொட்டு நடனமாடுவதும் ஒரு கலையாகும். இயற்கையின் அழகை, இயற்கையின் மேன்மையை உங்கள் வாழ்க்கைக்கு கொண்டு வரும் கெவில்டன் நேச்சர் சீரீஸ் உங்கள் இதயத்திலும் உங்கள் வசிப்பிடத்திலும்.
4: ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு பணம் அனுப்பவோ பணம் பெறவோ தேவை என்றால் இருக்கவே இருக்கிறது செலன் வங்கியின் வெஸ்டர்ன் யூனியன் சேவை.

0: நாளி.
1: நிரம்பி பொழுது 8:30 நிமிடம்.
2: எதிர்பார்ப்பதை விட வேகமாகவும் அக்கறையுடனும் கேட்பதை விட அதிகமாகவும் உதவுவது உண்மையிலேயே மனதுக்கு மிகுந்த நிம்மதியாக உள்ளது. எல்பி தங்க கடன் வாடிக்கையாளர் மீண்டும் வேறு இடத்துக்கு செல்லாததுக்கு காரணம் அதுதான். எல்பி தங்க கடன், எங்களை பற்றி நினைக்கும் எங்களுக்கு ஏற்ற இடம்.
3: Time for news.
4: வழங்கியது
5: போனஸ் இதுவே.
6: 2025 ஆண்டின் SLIC லைஃப் ஆயுள் காப்புறுதி ஒப்பந்ததாரர்களுக்கு வழங்கப்படும்.